மகள் வேயும் மார்ஜலயம் திமவனி பவனி தீகரிதனி பவனிதரி கரிதரி பமப பனிசரி கரிதரி பனிசரி சரி வாங்குமரி கரிதரி மபனி.